0: கவிதா கிருஷ்ணமூர்த்தி, சாத்னா சர்கம், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹஞ்சோ ஆவாஸ் நிகழ்த்துஸ் துமி ஐக்கலோ. ஆத்தா நமஸ்கார் கோவா கரவேன் முகார் சர்த்தன ஐக்குயா ஐசோ தினவிசேஷ்.
1: தினவிசேஷ்.